பாய் ஜிப் பாய் ஹுபா ஹுபா லுக் பாய் ரிகி டிங்கா பிபி டிங்கா இங்க மிங்க டிக்க தும் எங்க பிரி ஹட கிடி ஹும்பா டுபா லுபா கு ஐ சோக்கு மக்கு ஜிங் லக்கே ஐ சோக்கு மக்கு ஜிங் லக்கே அரரே அரரோ